சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வ சிறைச்சாலை. அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

0: உணரட்டங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு
1: உணரட்டங்கனை உணரட்டு
0: நிறைய டங்கனு நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு
1: நிறைய